0: கோயிலுக்கு நீங்கள் மகளை ஒட்டும் ോ ോളങ്ങന
1: Tamne tu servi gisar te vut pi vale le ri oi anik tok pang ne to mi pi vale le ri pi vale le ri rat la tok a de mi kung mo tok ko yen na mi